தக்கஜம் தக்கஜம் தக்கனம் தக்கதம் தத்தித் தங்கிட்டு தக்கிருக்கிறது தக்கஜம் தக்கஜம் தக்கனம் தக்கதம் தத்தித் தங்கிட்டு தக்கிருக்கிறது தக்கஜரி சதல தஜ்ஜனு சதலு தஜ்ஜினி தஜினி தஜ்ஜனு தக்கித்த சரித்த தனத்த தனுத்த